0: பெற்ற சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதிதா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியான் மார்ச் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ